0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: ஏ ஏ ஏ ஜேஸ்லேன் சீக்வேன்.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர்க்வாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆயிரம் ஏக்கரை உயர்க்குவாரோ மார்மே பாச்சோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
1: பிளாக் பாய்